0: Center 94 North South 95.6 East West 98.2 You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் வானொலி
1: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது எங்களுடைய ஆரன் த்ரீ என்னும் வானொலி. இன்று வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 17ஆம் தேதி. இன்று ஆடி மாத பிறக்க போகிறது இல்லையா? உங்களுக்காக இதோ அலா ஈஸ்வரி குரலில் ஆடி வெள்ளி என்னும் பாடலை அன்புடன் தருகின்றோம்.

94.6 ஆகிய அலைவரிசைகளில் நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசேரங்கம் என்னும் நிகழ்ச்சியை கேட்கலாம். ஆடி பிறப்பு சைவ தமிழ் மக்களினால் ஆடி மாத முதலாம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும். சூரியன் வடதிசை நோக்கி செல்லும் தை முதல் ஆணி வரையுள்ள 6 மாத கால உத்தராயண காலமாகும். இது தேவர்களுக்கு ஒரு நாளின் பகல் பொழுதாகும். அடுத்து சூரியன் தேற்கு நோக்கி செல்லும் காலம் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள 6 மாத காலம் தட்ச நாயன காலமாகும். இது தேவர்களுக்கு இரா பொழுது ஆகும். தட்ச நாயத்தின் தொடக்க தினம் ஆடி மாத முதலாம் நாள் ஆகும். இக்காலம் கோடைக்கால வெப்பம் தணித்து அது தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் குளிர்மை படிப்படியாக பெருகும் இயல்புடையது. இந்த நாளில் 7 நாட்டு தமிழ் மக்கள் ஆடி கூழ் கொழுக்கட்டை என்னும் உண்டி வகைகளை சிறப்பாக செய்து குடும்ப விருந்தாக உண்டு மகிழ்தல் சிறப்பான வழிபாடு செய்தலும் உற்றார். உறவினர்களுக்கு இவ்வுண்டி வகைகளை வழங்கி நல்லுறவை பேணுதலும் வழக்கமாகும். ஆடி மாதத்தில் ஆற்றினில் வளமுள்ள தென்னாட்டு மக்கள் காவேரி போன்ற ஆற்றங்கரைகளில் சித்திராண்மை உண்டு படகோட்டம் போன்ற கேளிக்கைகளில் பங்கேற்பது ஆடிப்பெருக்கு பண்டிகையை கொண்டாடுவர். ஆடி விதை தேடி விதை ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் ஆடி ஆவணி ஆணி புறத்தாதி காடி தொய்த கணப்பணங் காயத்தை தேடி தேடி தினமும் புசிப்பவர் ஓடி ஓடி உலகெல்லாம் பீற்றுபவர் என்பன போன்ற பழம் பாடல்களால் ஆடி மாதம் ஆனந்தமாக கொண்டாடப்பட்டு வந்தது என்பது அறிய கிடக்கிறது.

ஆயிமகமாயி அவள் எங்களுக்குள்ள தெய்வம். ஆடி பிறப்பு நாளில் அதிகாலை எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து பூசை அறையில் குல தெய்வம் மற்றும் அம்மனே வழிபட வேண்டும். செம்பு அல்லது மண் கலசத்தில் நீர் நிரப்பி மஞ்சள் குங்குமமிட்டு மாவிலை மற்றும் வேப்பிலை வைத்து அம்பிகையை எழுந்தருள செய்யலாம். மேலும் அன்றைய தினம் அம்மனுக்கு ஆடிக்கூழ் படைத்து தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஆடி மாதத்தின் முதல் நாளில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் முறைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பொறுந்தவரை நீங்கள் செய்யலாம். அடுத்த பாடல் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்னும் பாடல். நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், கண்டிப்பாக எங்களுக்கு 402-807-0 என்னும் தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைத்து உங்கள் விருப்பமான பாடலை கேட்கலாம்.

இன்றைய குரட்பா அதிகாரம் நெஞ்சோடு கிளத்தல். சிற்றார் எனக்கே விடல் உண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உரா அதவர். அதாவது, நெஞ்சே யாம் விரும்பி நாடினாலும் எம்மை நாடாத அவர் நம்மை வெறுத்து விட்டார் என்று எண்ணி கைவிட முடியுமா? அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு: ஓ மை சோல், Can he who loves not, though he is beloved, be forsaken, saying he hates me now? Nenje, naan avar meedu anbu kaattiyum, en meedu anbu kaattada avarai, nammai veruthavar endru enni, kaivadumulla urudhi unakku undo? Idu Thiruvalluvar kaadalai patri kettirukkindraar.

அன்பு மக்களே, நீங்கள் இன்றைய தினம், அதாவது வெள்ளி இன்று, ஆடி வெள்ளி இன்று, வெள்ளி ஆடி மாதமுடைய பிறப்பு இன்றைக்கு ஒரு மிகவும் சிறப்பான நாள், ஒரு மிகவும் விசேஷமான நாள் எங்களுக்கு. அதனால்தான் இன்றைய தினத்தில் நாங்கள் அனைவரும் அம்மனை வழிபட வேண்டும். மணி சரியாக 7:20 ஆகிறது. இன்று வெள்ளிக்கிழமை, July 17. இதோ TMS குரலில் ஒரு பழைய பாடல். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக ஐயா தேவன் முதலி மற்றும் அம்மா சுவிதா முதலி உங்களுக்காக நாங்கள் அளித்து இருக்கின்றோம். காங்காரோ சந்து ஃபிளக்கிலிருந்து ஐயா சிவன் செல்லன் மற்றும் அம்மா செல்லன், அறிஞர் அண்ணா பள்ளியில் பணியாற்றி வருகின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் இந்த பாடலை அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் அம்மா அனி கோவிந்தன், அம்மா மைதா சனாசி, அம்மா நீலம் அம்மாசே, அம்மா மனுன் பெருமாள், அம்மா தேவி அப்பாசாமி மற்றும் அம்மா வனிதா ராமன், மேலும் இந்த பாடலை அம்மா வினுதா இயாவு, இதோ பாழும் பழமும் என்னும் பாடல். அம்மா நாயகி உங்களுக்காகவும் இதோ இந்த பாடல்.

டிஎம் சுந்தராசன் குரலில் பாடும் படமும் பாடலை கேட்டீர்கள். இனி இடம் பெறுவது ஏதேதோ எண்ணம் வளர்ந்தேன். புன்னகை மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை நீங்கள் கேட்டு களிக்கலாம்.

வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை. அது தினமும் எடுத்துக்கொள்ளும் சிறிய முயற்சிகளின் பலன். தோல்வி வந்தால் மனம் தளர வேண்டாம். ஏனெனில் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருகிறது. தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, பொறுமை ஆகிய மூன்றையும் துணையாக கொண்டால் எந்த இலக்கையும் அடைய முடியும். பிறர் என்ன சொல்கின்றார்கள் என்பதை விட உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதில் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் கனவுகள் நனவாக்கும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய நல்ல முடிவு நாளைய உங்கள் வெற்றியின் வலுவான அடித்தளமாக அமையும். எப்போதும் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் முயற்சிக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அடுத்த பாடல் மெல்ல திறந்தது கதவு என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சனம். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக தனலட்சுமி குப்பம் மற்றும் கணவன் புவன் உங்களுக்காக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதே பாடலை எங்களுடைய அன்புள்ள அனே சாம்பசிவம் அப்பசாமி இதோ இந்த பாடல்.

பழமையான ஒரு நாகரிகத்தின் அடையாளம். உலகின் மிக பழமையான செம்மொழிகளில் ஒன்றாக திகழும் நம்முடைய சங்க காலம் முதல் இன்று வரை தனது இனிமையையும் பெருமையையும் இழக்காமல் வாழ்ந்து வருகிறது. தமிழ் இலக்கியம், கவிதை, இசை, கலை, அறிவியல் மற்றும் தத்துவம் ஆகிய துறைகளில் தனித்துவமான பங்களிப்பை வழங்கி உள்ளது. சங்க இலக்கியங்கள் தமிழர்கள் வாழ்க்கை முறை, இயற்கை நேசம், வீரம், காதல், அறம் ஆகியவற்றை அழகாக எடுத்துரைக்கின்றன. யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வரிகள் உலக சகோதர தத்துவத்தின் உயர்ந்த சிந்தனையை வெளிப்படுத்துகின்றன. தமிழர் பண்பாட்டில் விருந்தோம்பல், குடும்ப மரியாதை, இயற்கை மதித்தல், கலைகளை போற்றுதல் போன்ற உயர்ந்த பண்புகள் முக்கிய இடம் பெறுகின்றன. பொங்கல் போன்ற திருநாளை விவசாயத்தை, இயற்கையை நன்றியுடன் கொண்டாடும் தமிழர்களின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கின்றன. தமிழின் சிறப்பு அதன் சொற்களில் மட்டுமல்ல, அந்த மொழி சுமந்து வரும் உணர்வுகள் வரலாறு மற்றும் கலாச்சாரத்திலும் உள்ளது. தலைமுறைகள் மாறினாலும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் உலகம் முழுவதும் வாழும் மக்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கும் ஓர் அழியாத செல்வமாகும். அடுத்த பாடல் சிறப்பாக சுக்கநாதனுக்கு உமாதேவி கேட்டிருக்கின்றார். இதோ உங்களுக்காக.

இன்று வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சாய்க்வாலிலிருந்து யோகினி இறங்காது தமது பிறந்த நாளை முனித்து யோகினி இறங்காது வைத்தியலிங்கம் தமது பிறந்த நாளை முனித்து அம்மா அஃபி அப்பா தாரா சிங் அனே அஸ்வன் கணவன் வீசன் மற்றும் நண்பன் அனைத்து இறங்காது மற்றும் வைத்தியலிங்கம் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இதை பாடலை நாங்கள் ஜுகாப்பா ஊரைச் சேர்ந்த அம்மா மனன் பெருமாள் உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். ஆடி வெள்ளியையொட்டி ஒரு அழகான பாடலை தமது பேரன் பேட்டிமார்களுக்கும் சோமசேகரன் சோழன் பேட்டி செந்தாமரை சஞ்சீவன் ஜெசன் சந்தி கெசிலா சகோதரி சகோதரன்மார்களுக்கும் அன்னிமார்களுக்கும் அம்மா தங்கச்சி அப்பாட்டி சுபமா வசந்தா ரூபி நண்பர்கள் அனைவருக்கும் வனிதா தேவி நீலம் வாமதேவா சிவன் கோவிலில் பணியாற்றி வருகின்ற அர்ச்சகர் திரு பெருமாள் சுப்ராய்து மற்றும் தமிழவையா சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பாடலை கேட்டிருக்கின்றார். மிக்க நன்றி அம்மா மனன். நியூ கோவிலிருந்து வாணி ஸ்ரீவாசன் அவருடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடியிருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மகள் அமைதி மருமகன் அகிலன் மகன் அஸ்வன் அரிசன் அனைத்து சகோதரி மற்றும் சகோதரன்மார்கள் சார்பிலும் ஸ்ரீவாசன் குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. அடுத்த பாடலை நாங்கள் அவிஷ் ஜவுகா பிறந்த நாளை முனித்து அப்பா குணால் அம்மா செல்வி மாமி அழகன் பெரியம்மா அழகி மற்றும் அக்கா தங்கைச்சிமார்கள் சார்பிலும் அமெல்யா ஏலா மற்றும் பாடலை கேட்டிருக்கின்றார். பேஜ்தோம்பூரைச் சேர்ந்த அம்மா உமா கங்காது அனைத்து கங்காது குடும்பம் மற்றும் பழனி குடும்பத்துக்கு இதோ அடுத்த பாடல். பபாசாலிலிருந்து நெட்டிஷன் சின்யா சம்பன் தமது பிறந்த நாளை முனித்து அம்மா வனேசா அப்பா சிவன் சம்பன் தம்பி அர்ஷன் அப்பா இரஞ்சிதம் பெரியப்பா நகன் நந்தினி நலைவி தாரணி அம்மாய் மற்றும் அமை மனவன் அனைத்து சம்பன் மற்றும் முனிசாமி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நிதிஷன். சேப்பிலிருந்து சஞ்சானா நர்சிகாது தமது பிறந்த நாளை முனித்து அம்மா தேவி வாசன் அப்பா ராமகிருஷ்ணா ஜிவா ஷமிலா ராஜேஷ் ராஜன் விமா அழகன் ஜிதன் கியானா லவ்னா அனைத்து குடும்பத்தார சார்பிலும் தொன்றாயன் நர்சிகாது மற்றும் பாடலை கேட்கின்றவர் அம்மா வினுதா யாவு. வக்வாலிலிருந்து கரீனா புதிகா மற்றும் கமிலா பரிமலா தமது பிறந்த நாளை முனித்து அம்மா நீலா பொய்னன் அன்

Shri Olivier Vale, Mashagan, Geji, Vina Kannan, Sandil, Malan, Malini, Uma Nadan, Anaitu Pudiga, Matrum Parimala, Matrum Poinan Kudumbam, Agiorin Sarvaga, Vartakal. Sample Sandrina Yavu, Tamad Pirandanale Kundari Rikindar, Vartakindravargal, Amma Selvon, Appa Sivan, Ane Selan, Shannon, Ben, Niven, Urvashi Owen, Siti Manon, Matum Yavu Kudumbam, Amma Vinoda, Ungalukaga Padale Ketirkindar, Pechibualerinde, Venkatalapile, Kumaran, Jairani, Jason, Gesan Arasi, Vedi Nalon, Sesan, Megale, Matum Nile, Ungalukaga at the Padale and Budan Tarugindrom, Sulyakilerinde, Vijayamunisami, Tamadapirandanali Munitu Kanavan Bam, Magal Kumila, Marumagan Nijal, Matum Anit Sagodarargal Sarvilum, சகோதரி மார்கள் சார்பிலும் மற்றும் முனிசாமி செவாச்சியா மற்றும் முரிமுத்து குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அனாயிஸ் கங்கு தமது பிறந்த நாளை முனித்து அப்பா விதாசன், அம்மா ஸ்வீட்டி, தம்பி ஸ்டீவன், மைபோல்ல இருந்த அப்பாய் பார்வதி, அத்தை மாலினி, அனைத்து வீரசாமி மற்றும் கங்கு குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாங்கள் பூமாலை, கிரீஷ் மற்றும் புஷான் உங்களுக்காக தருகின்றோம். இதோ அடுத்த பாடலை கேட்கின்றவர் அனே சாம்பசிவம் அப்பாசாமி. இதோ இந்த பாடல்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தேனிசையரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களோடு நிறைவு பெற உள்ளது. அனைவருக்கும் இனிய ஆடி மாத வாழ்த்துக்கள். இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் நல்ல